ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் எடுத்துருவாங்க ரிசர்ச் பண்ணல அது வாங்க இந்தியா டயபிட் ஸ்டடிஸ் அச்சனியால் இந்தியா டயபிட்டிஸ் ஸ்டடி அது நாங்கள் ஈ உங்க ஆஸ் எ கோ பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் பின்னலே பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எண்டோக்ரினாலஜி டாக்டர் அஷப் சாப் எத்தின்லே சவுரானே தென்னங்காய் இ ஸ்டடி ஓ ஐசிஎம்ஆர் எத்திர வச்சு பின்னாலே தென்னங்காய் அஜுக்கு சென்னையாலே MDRF மெட்ராஸ் டயபிட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் உள்ள கானா டாக்டர் வி மோகன் டைரக்டர் உள்ளே உன்கே கொலாபரேஷன் போங்காய் இக்க ரெண்டமைஸ்ட் ஸ்டடி பின்னலே மல்டி ஸ்டேஜ் மனே ரோபஸ்ட் ஸ்டடி உள்ளே பூரா ஆல் இண்டியா பேன் இண்டியா ஸ்டடி கினியாலே தே ஸ்டடி நாங்காய் இ யூடி லத்தாக் நாங்கள் ஸ்டடி பின்னலே கானாங்காய் different locations I choose just been like mapping jo pinte sab jaise ngai kargil na multiple wards ngai nen pinle tena jo ngata dress pon nen pinle ngai pashkum nen pinle zanskar langata karsha nen pinle tena jo ngai le ngai chushul le ஹன்லே என்ன பின்னலே லே அத்தா அமங்க போ வார்டு ஜெகம் போய் அங்க வார்ட்ஸ் தே வார்ட்ஸ் நாங்கள் சம அர்பன் நாங்கள் ரூரல் இஸ்க ஜெகே நாங்கள் ஸ்டடி சூஸ் பண்ணியாலே தே ஸ்டடி நாங்கள் நசரிப் இன்னா சுகர் ஸ்டடி சூஸ் பண்ணி பல்கி கொண்டாங்க இசிஜி ஹார்ட் பாங்க தஸ் பண்ணலே சர்பிங் அத்தா சப் சிக்க லிபிட் ப்ரொஃபைல் லிபிட் லெவல்ஸ் பண்ணாங்க செக் சூஸ் பண்ணலே தினங்க அத்தா ஆக்டிவிட்டிஸ் சம் சிங் அத்தா ஆக்டிவ் தூக்கலே தேஸ்கோ நாங்கள் டாட்டா கொலெக்ட் சூஸ் பண்ணலே சோம்பாசங்க இவ்வாஜுக் சோங்கி சுகர் லெவல் மெட்ராஸ் டயபிட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் கால்பின் டி ஃப்ரீசர் குரூப் சென்மை லேப் டெக்னீஷியன்ஸ் தினங்காய் குவாலிட்டி சூப்பர்வைசர்ஸ் தேசமாய் குரூப் சென்மை குரூப் சென்மாய் டிஃபரெண்ட் ஜெகா லொகேஷன்ஸ் கால்த்தங்காய் டெஸ்ட் பச்சோஸ்தே தினங்காய் தேவா அனாலிசிஸ் டாட்டா அஜுக் ஆல்ரெடி கம்பேல் சோங்கே தியாக்தே அஜுக் சோங்கலே தினங்காய் இவ் தோங்கலே கிங்காய் லதாக் நாங்களே 5% டயபிட்டிஸ் பிங்கலே தென்னா ஜோங்க இன்னும் டிஸ்லிபிடிமியா சர்பி நாங்க லெவல் போமா போங்க கம் அஸ் கம் அபோவ் 60% தூக்கலே இன்ஆக்டிவிட்டி எனக்கு எக்ஸசைஸ் மாச்சுவா துக் சிடென்டரி லைஃப் கவனே 80% போப்பீங்க எனக்கு மத்தம் 20% இம்யூனே லக்பக் எக்ஸசைஸ் ருக்கியாலே பாக்கி 80% இம்யூனே எக்ஸசைஸ் ருக்கியாலே சோம்பா இன்னும் ஸ்ட்ரெஸ் எக்ஸசைஸ் போங்க இன்ஷால்லா ஆகே ஜாக்கே இன்னும் ஸ்டடி பேஸ் காலே பாலிசி ஃபிரேம் சுச்சுவேஷன்ல ஹெல்த் இன்ஆக்டிவிட்டி கஜு டீல் சுவேன் மனாலே தினங்க யூச்சிசினோக்கி எக்ஸசைஸ் சுச்சேன் ரேடியோ கே மாதம் பத்தானா சாங்கலே கி எக்ஸசைஸ் போ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் நோகாலே இன்னும் WHO ஜோ ரெக்கமெண்டேஷன் நோகாலே கி ஆம் மீன்லாலே கவனம் சுகர் மெட் டோமல் ஆம் மீங்க ஜர்னல் மீன்லாலே ஜக்தங் 30 minutes ஜக்தங் 30 minutes ஹஃப்தே நாங்க 5 days 7 days 5 days எக்ஸசைஸ் சுச்சஸ் போ மெண்டேட்டரி நோக்கே இவ் மாதிரி பேஸ் போக்குறோம் அனுக்கலே தோ 30 minutes ஓ தோடா மோடரேட் 30 minutes தோடா பிரிசிக் வாக் சுச்சஸ் பிரிசிக் வாக் அனுக்கலே 1 minute நாங்க சவ் கதம்லே தோ இவ் சுச்சஸ் போ மா ஜருரி நோக்கலே தா சிச்சே டயபிட்டிஸ் ஹோதுனா தோ இ எக்ஸசைஸ் போ தெனி கோனி ஃபியா டுலா மனுகலே கோன் லாக் தெனி கம் அஸ் கம் 1 hour எக்ஸசைஸ் சுச்சஸ் ஹஃப்தே நாங்கள் 6 days ஜருரி சுச்சஸ்லே சோ ஹஃப்தே நான் 6 days லேக்கின் கண்டா சிக் எக்ஸசைஸ் சுச்சஸ்லே ஒரு கண்டா சிக் போங்க தோடா சா பிரிசிக் வாக் சுச்சஸ்யாலே தென்னா தே 100 steps பர் மினிட் போல தோ தூசா யாங்க ஒரு தரிக்கா ஹோத்தாலே தாங்க மீ உள்ள டிஃபரெண்ட் கேஜெட்ஸ் ஆந்துக்கலே கடி யூஸ் சுருக்கலே லக்பே காங்கத்தா தே காங்கத்தா பத்தா சருக்கே காங்கத்தா சம்சி ஸ்டெப்ஸ் தாத்தியா மொபைல் யூஸ் சுருக்கலே சோ வ சத்தே நாங்கள் 8000 கதம் அகர் ஜக்தங் தங்கனாலே தோ அனதர் தரிக்கே நோக்கலே மகர் எக்ஸசைஸ் கரெங்கே லோகோ ஹயால் ரெனாக்கி பலே தினே என்தூசியாஸ்டிக் பாக்கி ஹஜி எக்தம் சோத்தே எக்தம் மனே எக்ஸசைஸ் 8000 பலே தின் கரெங்கே தென்ஸ் கெப்பாஸ் உமர் கம்பாஸ் உமர் எக்ஸசைஸ் மனோ எக்தம் தேஸ் எக்ஸசைஸ் மசல் எசிட் ஜமா சச்சின்லே எலக்ட்ரிக் எசிட் சச்சின்லே தே ஜாஸ்தி பெயின் சச்சின்லே சோம்பாசங்க யா கிசி ஸ்பிரேன் ஹோஜா லக் ஜாத்தா ஜோடோ மே தக்லீஃப் ஹோஜாத்தே தோ எக்தம் சோத்தே எக்தம் எக்ஸசைஸ் லெவல் அப்பர் லிமிட் எக்ஸ்ட்ரீம் எக்ஸசைஸ் ஜருரி அஹ்மத் கே தூசரா கி ஒரு
ग्रुप बनाइए ले मोहल्ले पहले मी ग्रुप चोचेस ले चार चार या पांच पांच का ग्रुप बनाइए ग्रुप चोचते अगर साइकिलिंग चोचेस या एक्सरसाइज चुना ते का ये फायदा ही हुआ कि अतंग अगर चेजन मंग छे मी उन्हें एक्सरसाइज मी चोचेस बहाना चल दुगे ले गल तेरा गा लस टाइम में तू सीख देते पे मन ले ते चीज में अगर ग्रुप चुना चीज छत जना लेते ने ग्रुप पीयर प्रेशर जैसे भाई गतो पोंगता जैसे ग्रुप चीज हो सना या चीज पे यंग माउस पाएंगे ना एक्सरसाइज ले जाते या खून बुद आयो से नोचे मना ले या टेलीफोन का फोन चुनो ले सो बस एक सब पीयर प्रेशर जा चोस चन चनो ले सो बस यंतु पोंगता मोहल्ला मोहल्ले ना ना उन्हें ग्रुप चुआ जा दिया ले ते जैसे ना उन्हें ते एक तो ग्रुप आ सुन ले जा चीज की पोजा आयो चले ते यंपो यंपो एक्सरसाइज चोचे चन चनो ते थोड़ा पीयर प्रेशर भी रहता है ले गता ते बहाना एक्सक्यूजेस सामा मत कन चनो गले सोम बसंग यू मा एक्सट्रीमली जरूरी नो गले समा चो नगाता तेने इंशाल्लाह गाता हम बहुत सारे डिजीजेस हम लोग इंशाल्लाह प्रिवेंट ना सिर्फ डायबिटीज ले ब्लड प्रेशर ले गाता